ஆச்சுக்கே மாதிரி புத்துக்கே தீரத்தி பார்த்துக்கணும் மக்களுக்கு.